தான் கிட்டத்தக்க தின் தின்ன தாம் தரிங்கிட்டதும் தறி கிட்டத்தக்க தின் தின்ன திம் தரிங்கிட்டதும் தான் கிட்டத்தக்க தின் தின்ன தறி கிட்டத்தக்க தின் தின்ன ததிங்கிட்டதும் தான் ததிங்கிட்டதும் தான் ததிங்கிட்டதும் தான்.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்து தடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
1: ஆ

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த இன்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: இளம்பூவு ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடும்.
1: நாடகம்,
0: ஆமா நாடகம், திருநாவுக்கரசி சொல்ல.

0: ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இருயா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் என் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே

0: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர சொல்ற கீதைய கேட்கணுமா?
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
0: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
1: வீண் கோபம் ஏ,
0: நீ திருந்தவே மாட்டே.
1: ஆண் பாவம் ஏ,
0: தாங்கலையா.
1: ஐ லவ் யூ, நீ எங்கு செல்ல கூடும் என்ன நீதி?
0: கட்டிக்க மாட்டேன்.